0: namge tengli yo xiongos sem nali yo xiter yo sa ta me mangbu ke ina ya ka ble ka ye chi ki ter sa da xi sa te xin ke ina tang ge ka ti chorwa tang ge ka le yin ba tang ge xie su chang ba de
1: me ge la jang be ga xin ta tin zo ye san ba tin ya de song kong shu nu lu chung ge ne chung xi ti gu zhe chak be
2: mi qin zhong ma me de zhu xi ra ge le ne ni zu sa gu ni lu ni se de ne pet chi ru le ne ma me de ru ram chi xi ga mo ro chi ye zhe ma ga ro chi ye kong zu na zu ba xi bo de chi ni na la ne qin zhong ma ge zhe do yin chi ge ni mo zhu yi ge gu pa xi ta ga ma zhe ga xi de re xi na ma xi ni na da da zhe de da da ngu dam ja ge me bi ni ar de wo si ma le sem nang ge yin na zha xin ge nu ru ni nuo ne
0: 김토냐차나웨응웨베나강에타마첨부시유티니
1: 毕竟南南皮别刚刚他妈听你今年年长我不咋清晰了坚持时间应别工作查过当院检查英文呢大托忙错他罗马人勤铁相对行托大过了提问马赛创作他找人呢三级路月找人呢玩屁股一批这双工作查过人你可通对娘送他送这托检查选送了推了一部有他当个戏剧上播陪一批给撒巴 사드초아사브젤링네
3: 我们大家各种当特别是我们都有感觉的我对呢这家的真的也能有你们那些对对也能有我对也就不给你们搞完当终于你们立即不就是有些不得那些我们大家别碰击杀敌变成了巨大空杯周围恩怨区区组队前 참도총계래总案从云面相度月别配下六年粤港澳空军区派给东府解决月别且托人给铁狗劳动列车참对陆局的设计也列着您结合给阿主席陆续空别谈女局特区给做年列着些一幕谈他家怎么领团给四百托学谈 你是铁狗罗狗罗丁康兄姐去学习且托你给罗狗罗设计时间也不是也军行四百托姐面写到你给给住月别二军起于托连锁翠连云堂牛肉菜必须接给林七八堂天给巧克力的当地南站组军前边牛肉菜教所当也不是下面的国的也生就学习 南昌军医托推过给地质抓心也不谈二军其余松就拉怎么了连锁切工拉给两顿护打主品也不是老你说这住了那边郭少华你南昌的连锁汤杯车也不谈不过当三万二军给给苦的也不是咱们的陆局的设计给连接连锁郭少华也年前两年实行阿连谁 俺让老的团结，一个别做了南昌那两个几个成员，也没给起人女抗越军军一些什么事。南昌开进驻军前边，三年提前忙做他年少的连续讲特别不是。其中七零年，抢夺年一没谈，二军铁矿了娘娘，配送草铺一边，大家看给二军给拖他们谈，给狗的给狗的也不是。 ཁྱི དང ཁྱི པར ཤིག ན ནམ ཚང ཀྲུང གོ ཚོ ཚུན ལེ ཚ ཐེ ནང ལེ མི སོམ དོང གེ གེ དུ ཡོད པ མ ཟད ལེ ཚ ཆུ ཆེ ཕོག དོང སོ ཆེ བ གུ ས ཚ ཐེ གེ མང ཚོ ལ ཡོང བབ གོ རོ ཚེ ཚོ ངབ གེ ལ ཆུང ཡོད པ ཤེ